0: சிவாயிருப்பாட்டில் பிரம்மாக்கிய போக பிரம்மோ
1: கண்டிப்பாக

ஒருவன் பெற்ற பனை சவத்து தன் புக்கிலன் சொன்னும் புகாரத்தின் கோசுமே சயங்கோரை முகங்கரம் கொஞ்சம் கக்கோசன்